0: சிறையே நொமியன ஹட
1: ஆத்திரங்கள் ஜோதி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN
0: சத்யாக லக்கடை.